0: பேக் திரஸ் கோய்
1: பகத்
0: ஜன்னாத் கே மன் தன் ரங்கு
1: ஏக்
0: பஸ் டிஜே கர்மயா
1: தாக்கி
0: உப்மா கஹி ந ஜாயே
1: ஞான கிரயா சர சமாய
0: பிரபக்ஷந்த் தீன் தயா
1: பகத் வச்சா சதா